தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான் தெரிகிறதக்கதான்